வெஞ்சி சதமு மாதா பிதலன் தரியும்பஜேயு சுதலே பரிணிதமூர்த்துலு. ஸ்ரீ சூர்யா கண்டர்கோட்ட ஹைதராபாத். சிறிகனு இண்டனு வெலசியு சரியன்னதி லேனெல்லேனி ஜலஜாக்ஷுலிலன் கரிமகு பிரதிகா நிலிச்சடு பரிணிதமூர்த்துலு. ஸ்ரீ கொட்டராய வெங்கட சச்சிநாராயண் கரு ஒங்கோலு.